0: கிடைமட்டத்தில்
1: எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ்.
0: மானவன் யொக்க அபியுதயமனக்கு மானசிக சக்தி சித்த சுத்தி அத்தியவசரம்.
1: For the human progress, the purity of heart and mental strength are essential.
0: மானசிக சக்தி சித்தை சித்த சுத்தியே மானவத்வாணி திவ்யத்வங்கா மாற்றகலுகுதுந்தி.
1: It's only the mental strength and the purity of heart that makes the human divine.
0: மானவனகு மனசே மூலாதாரம்.
1: Mind is the basis for the mankind.
0: மனசுனகு சங்கல்பமலே ஆதாரம்.
1: Mind is based on the bundle of thoughts.
0: சங்கல்பம் యొక్క ప్రభావం చేతనే మానవుడు తన ప్రవర్తనను
1: essential.
0: మానసిక శక్తి సిద్ధై సిద్ధ సిద్ధియే